0: 国家の演奏中能飞飞起啊，我们这里哦，心怀如意，骨头不没打崩哦，不打好多崩。我们那个在家公干嘛，专门在那公干买的骨头放那里呢。干的可以多，可以多嘛嘞，我那这边干的有可能，人家把你，人家把你放的心里。啊，一滴骨头把你，哈哈，你这边你没了吧，都骨头没没了，哈哈。
1: Ile deli ya wa ya ba gwe no gwe lo me ya si po gu
0: Eke me ga bang bo
1: Ile deli ya wa ya ba gwe no gwe lo me ya si po gu
0: Ah Ame ga bengwe china gu me ya Me da nyi du ta to ku yo Felice